0: if it weren't for Narambunathan, this forest wouldn't exist.
1: நம்ம ஊர்ல மரத்தை வளக்கணும் அப்படிங்கற ஒரு நினைப்புல தான் வளத்தன ஒளிஞ்சி இப்படி எல்லாம் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கறது அப்ப நான் நினைச்சது இல்ல.
0: The forest helped revive the river close to Narambunathan's village of Thiruppudai Marudur in the South Indian state of Tamil Nadu.
2: இப்போதைக்கு ஒரு பொதுவாக ஒரு ஆறுன்னா அந்த ஆற்றுல ஆறில் வந்து அந்த ஆற்றோர சோலை காடுகள் சொல்லுவாங்க அந்த ரைப்பேரியன். அந்த ரைப்பேரியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணும். அந்த ரைப்பேரியன் ட்ரீஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ஒரு பயோடைவர்சிட்டி ரெஃப்யூஜியாக அது ஆக்ட் பண்ணும். நிறைய பறவைகள் இப்போ தங்களுக்கு ஒரு இடமா இருக்கலாம், அணில்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்விடமா இருக்கலாம்.
0: Unlike today, some 30 years ago, the banks of the Thamirabarani around the village had only sparse vegetation and illegal sand miners had set their sights on the river. Sand is a highly sought after raw material for concrete and therefore highly lucrative. The river ecosystem, already weakened, came under even greater pressure. But a retired Supreme Court judge from the village decided that enough was enough.
1: The mall PMOs are getting more and more automated. This is the kill side, and this side, complete and gear in the Athanol or whatever.
0: The judge's idea was that reforesting the river banks would better protect the river from sand mining, erosion, and floods. But only one person volunteered for the job, Narambunathan, who was 25 at the time.
1: இது மாட்டு வண்டிக்காரங்க அடிக்க வருவாங்க, அது அடுத்தால டிராக்டரு உயிர் பாதிப்புக்கும் என்ன எதுவும் கிடையாது. எல்லாரும் எதிர்ப்பு பண்ணால் தான் செஞ்சாங்க, பண்ணினாலும் நான் யாருக்கும் பயந்து மரத்தை வளர்க்கலை.
0: The young farmer remained undeterred. While working as a temporary employee in the forest department, Narambunathan personally planted and nurtured 10,000 trees. Today, the banks of the Thamirabarani River are lined with more than 20,000 flourishing trees. What began as a re-greening project turned into a forest that is now 3 kilometers long and 1 kilometer wide. In 2006, it was classified as a protected area by the Forest Authority.
2: அடுத்து குறிப்பாக ஆற்றோரத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைப்பேரியன் ட்ரீஸ்க்கு கீழே கூட இந்த வேர் தூரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் எல்லாமே முட்டை போடும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு இடம்.
0: The benefits of the restoration extend far beyond this stretch of the river to the mangrove forests on the coast, more than 100 kilometers downstream.
2: அடுத்து ஆற்றோரமாக இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிறது, மரங்கள்லேருந்து விழக்கூடிய இலைகள்லாம் கூட தண்ணியில் ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இந்த சில்ட்டெல்லாம் மொத்தமாக அதே மாதிரி மரங்களில் உள்ளக்கூடிய இலை தலைகள்லாம் மொத்தமாக அழிச்சிட்டு போய் அங்கே கடலில் போய் சேர்த்தா தான் அங்கே வந்து இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸ் நல்லா வளர முடியும். அங்கே மேங்க்ரூவ்ஸ் நல்லா இருந்தால் தான் கடல் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கும். அங்கே கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து ஒரு ரெஃப்யூஜியாக இருக்கும்.
0: One man's determination to protect his village helped transform a section of the Thamirabarani into an oasis, restoring ecosystems and inspiring others to follow his example.
3: What would your city look like if every decision put nature first? What do you think? Tell us. I will see you very soon. Until then, take care. Goodbye. Namaskar.

0: So sometimes building this can come at the cost of an entire river village.
1: If it weren't for Narambunathan, this forest wouldn't exist.
2: நம்ம ஊர்ல மரத்த வளக்கணும் அப்படிங்கற ஒரு நினைப்புல தான் வளத்தன ஒளிஞ்சி இப்படி எல்லாம் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கறது அப்ப நான் நினைச்சதே இல்ல.
1: The forest helped revive the river close to Narambunathan's village of Thiruppudai Marudur in the South Indian state of Tamil Nadu.
3: இப்போதைக்கு ஒரு பொதுவாக ஒரு ஆறுனா அந்த ஆற்றுல ஆறில் வந்து அந்த ஆற்றோர சோலை காடுகள் சொல்லுவாங்க அந்த ரைப்பேரியன். அந்த ரைப்பேரியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணும். அந்த ரைப்பேரியன் ட்ரீஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ஒரு பயோடைவர்சிட்டி ரெஃப்யூஜியாக அது ஆக்ட் பண்ணும். நிறைய பறவைகள் இப்போ தங்களுக்கு ஒரு இடமா இருக்கலாம், அணில்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்விடமா இருக்கலாம்.
1: Unlike today, some 30 years ago, the banks of the Thamirabarani around the village had only sparse vegetation, and illegal sand miners had set their sights on the river. Sand is a highly sought-after raw material for concrete and therefore highly lucrative. The river ecosystem, already weakened, came under even greater pressure. But a retired Supreme Court judge from the village decided that enough was enough.
4: இந்த மணல் பிஎம் இருக்க இடம் போகிறாமே ஆற்று மணல் அதுதான் இடம். இது அந்த கீழ் சைடில் அந்த சைடு கம்ப்ளீட்டாக இங்கேயிருந்து அத்தானல்லூர் வரைக்கும் அல்ல.
1: The judge's idea was that reforesting the river banks would better protect the river from sand mining, erosion, and floods. But only one person volunteered for the job, Narambunathan, who was 25 at the time.
2: இது மாட்டுவண்டி காரங்க அடிக்க வருவாங்க, அது அடுத்தால டிராக்டரு உயிர் பாதிப்புக்கும் என்ன எதுவும் கிடையாது. எல்லாரும் எதிர்ப்பு பண்ணால் தான் செஞ்சாங்க, பண்ணினாலும் நான் யாருக்கும் பயந்து மரத்தை வளர்க்கலை.
1: The young farmer remained undeterred. While working as a temporary employee in the forest department, Narambunathan personally planted and nurtured 10,000 trees. Today, the banks of the Thamirabarani River are lined with more than 20,000 flourishing trees. What began as a re-greening project turned into a forest that is now 3 kilometers long and 1 kilometer wide. In 2006, it was classified as a protected area by the Forest Authority.
3: அடுத்து குறிப்பாக ஆற்றோரத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைப்பேரியன் ட்ரீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய வேர் தூரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் எல்லாம் போய் முட்டைப்படும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு இடம்.
1: The benefits of the restoration extend far beyond this stretch of the river to the mangrove forests on the coast, more than 100 kilometers downstream.
3: அடுத்து ஆத்தோரமாக இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிறது, மரங்கள்லேருந்து விழக்கூடிய இலைகள்லாம் கூட தண்ணியில் ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இந்த சில்ட்டெல்லாம் மொத்தமாக அதே மாதிரி மரங்களில் உள்ளக்கூடிய இலை தலைகள்லாம் மொத்தமாக அழிச்சிட்டு போய் அங்கே கடலில் போய் சேர்த்தால் தான் அங்கே வந்து இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸ் நல்லா வளர முடியும். அங்கே மேங்க்ரூவ்ஸ் நல்லா இருந்தால் தான் கடல் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கும். அங்கே கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த மேங்க்ரூவ்ஸ் வந்து ஒரு ரெஃப்யூஜியாக இருக்கும்.
1: One man's determination to protect his village helped transform a section of the Thamirabarani into an oasis, restoring ecosystems and inspiring others to follow his example.
0: What would your city look like if every decision put nature first? What do you think? Tell us. I will see you very soon. Until then, take care. Goodbye. Namaskar.